0: Casa.
1: குழுபட்டு விசி பாக்கட்டு அதிக சங்கியாவுக்கின் சமன்வித்த ஜாத்தியந்தர முல்தென்கே ஜாய்காத் விஜயா.